திரிபதமாம் திரிபத மன்சா திரிபத மாயா பட பட பண்டத மோனி தக்கே சௌத்தே பதக்கி சாரண பாவனியா ஆப்பே ரங்கே ரங்கு சடாயே சே ஜன ராத்தே குரு சப்த ரங்காயே ஹர் ரங் சடையா அத் அபாரா ஹர ரச ரச குண காவணியா குருமுகரே தசே தசச சஞ்சம ஹோயி குருமுக ஜான் நாம முக்கத ஹோயி குருமுக கார சச்ச கமாவே சச்சே சச்ச சமாவணியா குருமுக தாப்பே தாப்பே அதாப்பே குருமுக ஜாத பாத சாவே அப்பே நானக குருமுக நாம தியாயே நாமே நாம சமாவணியா மாஜ மஹல்லா தீஜா உத்பத் பரலோ சப தே ஹோவே சப தேஹி பிற உப்பத் ஹோவே குருமுக பரத்தே சபே அப்பே சாத் குருமுக பரத்தே